கருதி பகைதான் கதறியா, கருதி பக பகைதான் கதறி கதிகா, கதபத கதபத கதபத கதபத பகரிதி பக பரி பக பகரிதரிகா, தபதகா தபதி தபதா தபதகா தபத பக்தாரிதா.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ஓலட்டி வெங்கடேஸ்வர்லு அவர்கள்.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ஜி என் பாலசுப்பிரமணியன் அவர்கள். ஓம் நம சிவாயா.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: நமசிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவா.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல ஷாக்கா மண்டலம் 1 சுக்தம் 59. தேங்க்யூ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் அத சதுர்த்தோத்யாயம் சஞ்சுலாயா சத்கதிஹ. ब्राह्मण उवाच दिष्ट्या काले प्रबुद्धासि शिवानुग्रहतो वराम् इवाम् शिवपुराणस्य श्रुत्वा वैराग्यवत्कथा.

ஒன்று கோணாம் அவர் ஊர்வதுதானே. இதிலே ஒன்று குலாம் அந்த சங்கே ஒன்றன் உபயோக மாடி ஹேத்தா இதாரே சிவனன்னு ஸ்துதி மாடிதாரு. ஒன்று குலாம் அவர் சிந்தை ஓய் அருவரை அந்தந்தரே பரமேஸ்வரனிகே ஒந்தே ஒந்து சித்த ஏக சித்த அதரல்லே தியான மக்னராகி தபஸ் மாடுதா இதாரு. அந்தரே ஒந்து ஒன்று கோலாம் உயர் மதி சூடுவார் அந்த தன்ன தலைய மேலே கிரசன்ட் மூன் சந்திரன் இதானே ஒன்று சந்திரன். மூர்னேதோ ஒன்று கோலாங்கிழை வெண்டதை கையது கை நல்லி ஏன் இடிதானே கபாலா பிக்ஷா பாத்திரையாகி கபாலத இதன்ன கொஞ்சிதானே கையல்லி. நந்தர ஒன்று கோலாமவர் ஊர் வந்துதானே. மத்த அவரை வாகனம் எந்தாதோ ரிஷபா அது ஒன்று. ஹீகே ஒன்று அன்னோ சங்கையிந்த சிவனன்ன ஹீகே ஸ்துதி மாடிதாரு. ஹீகே பிரதியொந்து பத்தியதலியும் ஹீகே இரண்டு கோலாம் இமயோர் தொழுபாதம் அந்த பக்தரல்லோ இவர பாதங்களோ நமஸ்கரிஸ்தாரே ஆ பாதங்களு எஷ்டிவ எரடு. இரண்டு கோலாம் இலங்குகளை கோலை பெண்ணான் அந்த ஈஸ்வரனு அர்த்தநாரீஸ்வராகிதானே அர்த்த பாகவன் பார்வதி கொட்டிதானே அர்த்த பாகவ தானாகிதானே. அந்த இல்லி அர்த்த ஈ கடை அர்த்த ஆ கடை கிவியினல்லி ரச்சி ஹாக்கிரோதேனு தான் கண்டு சாகிதிரிந்த தானு ஹாக்கிரோது குழை அந்த ஹேளிதாரே கண்டு சிறு ஹாக்கோடு அந்த கிவிய ஆபரண. ஆ கடை பார்வதி கிவியினல்லி ஏனிதே தோடு அந்த ஹேட்டிவே அது ಹೆಂಗಸರು ಕಿವಿನಲ್ಲಿ ಧರಿಸುವಂಥ ಒಂದು ಆಭರಣ. ಇದನ್ನು ಎರಡು ಅಂತ ಇರೆಂಡು ಕೋಲ ಉರುವಂ ಸಿರುವಾಮಳೆ ಇರುಂಡು ಕೋಲ ಮವರ್ ವೈದಿನದಾಮೇ. ಹೀಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ಪದ್ಯದಲ್ಲೂ ಮೂರನೇ ಪದ್ಯದಲ್ಲಿ ಮೂರು ಕೋಲಾಮ್ ಅಂತ ಬರುತ್ತೆ. ಹೀಗೆ ಪತ್ತು ಹತ್ತು ಪದ್ಯಗಳನ್ನು ರಚಿಸಿ ಇದಕ್ಕೆ ಒಟ್ಟಿಗೆ ಈ ಪದ್ಯಗಳಿಗೆಲ್ಲ ಸೇರಿ ಪರಿಹಮ್ ಅಂತ ಹೆಸರು. ಹತ್ತನೇ ಇದರಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ನೋಡೋಣ. ಪತ್ತು ಕೋಲಾಮ್

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பிரதமாஷ்டக பிராரம்பா பிரம்ம சந்தத்தம் தன்மே ஜின்மதம் சத்ரகும் சந்தத்தம் தன்மே ஜின்மதம் சிககும் சந்தத்தம் தாம்மே ஜின்மதம் ஓச்சரகும் சந்தத்தம் தாம்மே ஜின்மதம் ரயிகும் சந்தத்தம் தாம்மே ஜின்மதம் புஷ்டிகும் சந்தத்தம் தாம்மே ஜின்மதம் பிரஜாகும் சந்தத்தம் தாம்மே ஜின்மதம் பசோம் சந்தத்தம் தாம்மே ஜின்மதம் ஸ்துதோ ஜனதாஃ தேவாஸ்த்வா சுக்ரதாஃ பிரணயந்தோ சுதீராஃ பிரஜா பிரஜனயந்தரே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhara Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
2: Panchanam Stutinam Parayanena Samapayami.
3: Deva Uchuhu Namo Hiranyagarbhaya Sarva Srishti Vidhayine Namasthiti Krite Tubhyam Vishnave Prabhavishnave நமோ ஹரஸ்வரூபாய பூதசம்ஹாரகாரிணே நிர்குணாய நமஸ்துப்யம் சிவாயாமித தேஜசே அவஸ்தாரஹிதாயாத.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 60. தேங்க்யூ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் அத சதுர்த்தோத்யாய சஞ்சுலாயா சத்கதி பிராமண உவாச திஷ்ட்யா காலே பிரபுத்தாசி சிவானுங்கிரஹதோ வராம் இவாம் சிவபுராணஸ்ய ஸ்ருத்வா வைராக்யவத் கதாம் மாபைஷி த்விஜபத்னி த்வம் சிவஸ்ய சரணம் வ்ரஜ சிவானுங்கிரஹத சர்வம் பாபம் சத்யோ வினஷ்யதி வக்ஷ்யாமி தே பரம் வஸ்து சிவகீர்த்தி சமன்விதம் பவிஷ்யதி கதிர்யேன சர்வதா தே சுகாவஹாம் சத்கதா ஸ்ரவணாதேவ ஜாதா தே மதிரீத்ருஷி பஷ்சாத்தாபான்விதா சுத்தா வைராக்யம் விஷயேஷு ச பஷ்சாத்தாபப் பாபக்ருதாம் பாபானாம் நிஷ்க்ருதிஃ பரா சர்வேஷாம் வர்ணிதம் சத்பிஃ சர்வ பாப விசோதனம் பஷ்சாத்தாபேனைவ சுத்திஃ ப்ராயஶ்சித்தம் கரோதி ஸ யதோபதிஷ்டம் சத்பிர்பி சர்வ பாப விசோதனம் ப்ராயஶ்சித்தமதீகிருத்ய விதிவன் நிர்பயப் புமான் சயாதி சுகதிம் ப்ராயஃ பஷ்சாத்தாபீன சம்சயஃ ஏதத் சிவபுராணஸ்ய கதா ஸ்ரவணதோ யதா ஜாயதே சித்த சுத்திர்ஹி ததபான்யைர் உபாயதஃ சோத்யமானம் தர்பணம் ஹி யதா பவதி நிர்மலம் ததைதத் கதயா சேதோ விசுத்திம் யாத்ய சம்சயம் விசுத்தே சேததி சிவோ நிருணாம் திஷ்டதி சாம்பிகஃ ததோ யாதி விசுத்தாத்மா சாம்ப சம்போஃ பரம் பதம் அத சர்வஸ்ய வர்க்கஸ்யைதத் கதா சாதனம் மதம் ஏததர்த்தம் மகாதேவோ நிர்மமே த்வாக்ரஹாதி மாம் கதயா சித்யதி த்யானம் மனயா கிரிஜாபதேஹ த்யானாஜ்ஞானம் பரம் தஸ்மாத் கைவல்யம் பவதி த்ருவம் அசித்தசங்கர த்யானஹ கதாமேவ சுணோதி யஹ தப்ராப்யான்ய பவே த்யானம் சம்போர்யாதி பராம் கதிம் ஏதத் கதா ஸ்ரவணத க்ருத்வா த்யானமுமாபதேஹ தே பஷ்சாத்தாபி நஃ பாபா பஹவ சித்திமாகதாஹ சர்வேஷாம் ஸ்ரேயசாம் பீஜம் சத்கதா ஸ்ரவணம் த்ருணாம் யதா வர்த்ம சமாராத்யம் பவ பந்த கதாபஹம் கதா ஸ்ரவணத சம்போர் மனநா ச ததோ ஹ்ருதா நிதித்யாசரதச்சைவ சித்த சுத்திர்பவத்யலம் அதோ பக்திர்மஹேஷஸ்ய புத்ராப்யாம் பவதி ப்ருவம் ததனுங்கிரஹதோ திவ்யா ததோ முக்திர் ந சம்சயஹ தத்விஹீனஃ பசுர்ஞேயோ மாயா பந்தன சத்கதிஹ சம்சார பந்தனானைவ முக்தோ பவதி சத்ருவம் அதோ ஹி த்விஜபத்னித்வம் விஷயேப்யோ நிவ்ருத்ததீஹி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பிரதமாஷ்டக பிராரம்பம் பிரம்மசந்தத்தம் தன்மே ஜின்மதம் சத்ரகும் சந்தத்தம் தன்மே ஜின்மதம் சிகரும் சந்தத்தம் தாம் மே ஜின்மதம் ஓஜரகும் சந்தத்தம் தாம் மே ஜின்மதம் ரயிகும் சந்தத்தம் தாம் மே ஜின்மதம் புஷ்டிகும் சந்தத்தம் தாம் மே ஜின்மதம் பிரஜாகும் சந்தத்தம் தாம் மே ஜின்மதம் பசோன் சந்தத்தம் தாம் மே ஜின்மதம் பிரணயந்தோ சுகேரா பிரஜா பிரஜரயன் பரே.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhar Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
2: Panchanam Stutinam Parayanena Samapayami. Deva Uchuhu Namo Hiranyagarbhaya Sarva Srishti Vidhayine Namasthiti Krite Tubhyam